0: Center 94 North South 95.6 East West 98.2. You are listening to RM3 Radio.
1: தேனிசை அரங்கம்
2: தேனிசை அரங்கம்
1: காலைதோறும்
2: 7 மணி முதல் 8 மணி வரை
1: எஃப்எம் தாளம் வானொலி
2: உங்கள் எஃப்எம் தாளம் வானொலியில் தேனிசை அரங்கம் கலைவாணியோடு

அன்பு மக்களே, உங்கள் அனைவருக்கும் எமது உள்ளம் கனிந்த வணக்கம். நீங்கள் நம்முடைய இன்றைய காலை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று வெள்ளிக்கிழமை, செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி, மணி சரியாக 7:02 ஆகிறது. இது உங்களுடைய முதல் தமிழ் காலை நிகழ்ச்சி தேனிசை அரங்கம். இன்று வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால்தான் உங்களுக்காக இதோ அம்மனை போற்றும் ஒரு பக்தி பாடலை நாங்கள் அன்புடன் தருகின்றோம். 1980 வெளிவந்த வேர்க்காட்டில் என்னும் பாடலுக்கு குரல் தருபவர் அலா ஈஸ்வரி அவர்கள்.

இன்றைய வெள்ளிக்கிழமை காலையில் நம்முடைய நிகழ்ச்சியை கேட்குமாறு உங்கள் அனைவரையும் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் நாங்கள் அழைக்கின்றோம். மேலும் இன்று காலை சிறிது மழை பெய்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் நீங்கள் மாணவர்களாகிய அல்லது நீங்கள் வேலைக்கு போக வேண்டுமானால் கண்டிப்பாக உங்கள் குடையை நீங்கள் எடுத்து போகலாம்.

புத்தம் புது காலையில் இந்த பாட்டை கேட்கும் பொழுது மனத்துக்கும் மற்றும் நம் எங்களுக்கும் எவ்வளவு மகிழ்ச்சி, உங்களுக்கு அப்படி தானே என நினைக்கின்றோம்.

0: மன்னர் வாக்கு அதிகாரம் மன்னரை தேர்ந்தொழுகுதல் சேர்ந்தொழுது மன்னிக்கவும் மன்னரை சேர்ந்தொழுகுதல் போற்றின் அறியவே போற்றல் கடுத்த பின் தேற்றுதல் யாருக்கும் அரிது. அதாவது அரசரை சார்ந்தவர் தம்மை காத்துக்கொள்ள விரும்பினால் அரிய தவறுகள் நேராமல் காத்துக்கொள்ள வேண்டும். ஐயுற்ற பின் அரசரை தெளிவித்தல் எவர்க்கும் முடியாது. அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு: மினிஸ்டர்ஸ் ஹூ வுட் சேவ் themselves should avoid the commission of serious errors, for it the king's suspicion is once roused, no one can remove it.
1: ஆட்சியாளருடன் பழகுவோர் தம்மை காக்க கருதினால் மோசமான பிழைகள் தம் பங்கில் நேர்ந்து விடாமல் காக்க பிழைகள்

இன்றைக்கு நாங்கள் நம்முடைய காப்பியத்தை பற்றி பேசுவோம். சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோ அடிகள் ஒரு சேர இளவரசர் என்று மரபில் கூறப்படுகிறது. ஆனால் அவர் அரச பதவியை துறந்து துறவர வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து இந்த மகத்தான காப்பியத்தை படைத்ததாக கருதப்படுகிறது. மேலும் ஒரு சிறப்பு, சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது. ஏனெனில் இதில் இயல், அதாவது இலக்கியம், இசை, நாடகம் ஆகிய மூன்றும் இடம்பெறுகின்றன. அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக லிஸ்கல்யிலிருந்து மமே ராஜு நாய்கன், குமிலா தேவி, ஜெஷினி ஆதவன், ருதேசன் மற்றும் அத்தி நாயகி உங்களுக்காக இதோ நீங்கள் கேட்டிருந்த பாடல்.

அன்பு மக்களே, நீங்கள் நம்முடைய இன்றைய தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்று வெள்ளிக்கிழமை 4 செப்டம்பர், மணி சரியாக 7:25 ஆகிறது. உங்களுக்கு எந்த ஒரு பாடலை கேட்க விரும்பினால், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இருந்தால், திருமண நிறைவு நாள் வாழ்த்துக்கள் இருந்தால், கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் 4028070 4028070 இந்த தொலைபேசியின் மூலமாக நீங்கள் அழைக்கலாம்.

நம்முடைய இன்றைய கொலிவுட் செய்திகள். சூர்யா 49 எஸ் வினோத் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் அடுத்த படத்திற்கான எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. படத்தின் கதாநாயகி குறித்த தகவல்கள் வெளியாகி வருகின்றன. செப்டம்பர் முதல் வாரத்தில் தமிழ் தென்னிந்திய சினிமாவில் சில புதிய படங்கள் வெளியாகின்றன. செப்டம்பர் முதல் தேதி புதிய தமிழ் திரைப்படங்களை திரையரங்குகளில் வெளியிட வேண்டாம் என்ற தயாரிப்பாளர் அமைப்புகளின் அறிவிப்பு பெருமை விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஒடிடி வெளியீட்டு காலக்கேட்டு தொடர்பான பிரச்சனையும் இதன் பின்னணியில் உள்ளது. இந்த அண்ணாத்தே திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள மருதாணி பாடலை நாங்கள் சிறப்பாக அம்மா தேவி, அம்மா நீலம் மற்றும் அம்மா வனிதா உங்களுக்காக தருவதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம்.

அன்பு மக்களே, இன்று பிறந்த நாளை கொண்டாடி இருக்கின்றவர்களுக்கும் என் சார்பிலும் நிலையத்தார் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. இன்று செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. உங்களுக்காக இதோ பிறந்த நாள் பாடல்கள். பிட்டோம் ஊரிலிருந்து நிலை நல்லன் தமது பிறந்த நாளை முன்னிட்டு அப்பா சேசன், அம்மா வெதி, அக்கா மிகலை மற்றும் பிச்சிபால்லிருந்து யாப்பரிய தம்பி கோவிந்த் தமது பிறந்த நாளை கொண்டாடியிருக்கின்றார். காங்காகோ ஃப்ளாக்லிருந்து யா சிவன் கத்தான் செலன் தமது பிறந்த நாளை முன்னிட்டு குடும்பத்தார்கள் சார்பிலும் செலன், முதலி, முத்துசாமி மற்றும் வீரனன் குடும்பங்கள் ஆகியோரின் சார்பிலும், ஃப்ளக் அறிஞர் அண்ணா பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களின் சார்பிலும், பணியாற்றி வருகின்ற ஆசிரியர்களின் சார்பிலும் ஐயா சிவன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். பெல்வி முகல்லிருந்து மமே குந்துவல் சங்கமா தமது பிறந்த நாளை முன்னிட்டு அடுத்த பாடலை கேட்டிருக்கின்றார்கள் அனைத்து சங்கமா மற்றும் முதலி செலன் குடும்பம். நுவல் ஃப்ரான்ஸிலிருந்து பூமாலே, கிரீஷ் மற்றும் புஷான், உங்களுக்காக அடுத்த பாடலை நாங்கள் அன்புடன் தருகின்றோம். யூனியன் பார்க்கிலிருந்து அம்மா ஜீவா கோவிந்தன் தமது பேரன் பேத்திமார்களுக்கும் அடுத்த பாடலை கேட்டிருக்கின்றார். கிஷந்தன், தேசிகா, மிது, அஷ்லே, கிருஷ்ணா, நிலேஷ், ஓவன், ஸ்ரீயா, கிஷினி, ஆயுஷ், குழகன், அனவி அனைத்து குடும்பத்தார்கள் சார்பிலும், லட்சினி, கியான், மருதைமுத்து, வெங்கதா பிளே, சத்யன், வைத்திலிங்கம் ஆஃப் பெச்சிபா, நாய்கன் குடும்பம் புனக்கையிலிருந்து மற்றும் அமுகையிலிருந்து முனிசாமி குடும்பம், எமிதாஜிலிருந்து முத்துசாமி குடும்பம், நாங்கள் அடுத்த பாடலை அன்புடன் தருகின்றோம்.

அடுத்த பாடலை நாங்கள் சிறப்பாக ரிவியா ஜாபாவூரைச் சேர்ந்த மாமனின் பெருமாள் அவர் வந்து தமது பேரன் பேத்திமார்களுக்காக பாடலை கேட்டிருக்கின்றார். சோமசேகரன் சோழன் பேத்தி செந்தாமரை மகன் சஞ்சீவன் ஜெசன் சந்தி கெசிலா தம்பி தங்கைமார்களுக்கும் அண்ணிமார்களுக்கும் பாட்டி தங்கச்சி சுபமா அவருக்கும் கோவில் அர்ச்சகர் திரு ஐயா பெருமாள் சுப்ராய்து மற்றும் தமிழவையார் சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் அடுத்த பாடலை அவர்கள் அம்மமானன் கேட்டிருக்கிறார். மேலும் கப்மலையிலிருந்து ராமா ராமசாமி தமது பிறந்த நாளை முனித்து அனைத்து நண்பர்கள் சார்பிலும் போட்ரிஸ் மற்றும் கப்மலையுகை நண்பர்கள் சார்பிலும் அவருக்காக வாழ்த்து பாடலை கேட்டிருக்கின்றார். இதே பாடலை நாங்கள் சிறப்பாக தங்கை உசுல் குயந்தன் மற்றும் சரோஜினி நைகி பத்மினி வசன் அனைத்து பேரன் பேத்திமார்கள் சார்பிலும் அவருக்கு வாழ்த்து பாடலை கேட்டிருக்கின்றார். அடுத்த பாடலை நாங்கள் லிஸ்கல்யிலிருந்து முனியப்பன் மற்றும் கோகிலா தமது திருமண நிறைவு நாளை கொண்டாடியிருக்கின்றார்கள். நம் சார்பிலும் வாழ்த்துக்கள் பல. இதோ கே ஜே யேசுதாஸ் திரைப்பட இசையமைத்த எல்லோருக்கும் நல்ல காலம் உண்டு மற்றும் நேரம் உண்டு இந்த பாடலை சிறப்பாக யாசிவன் உங்களுக்காக தருகின்றோம்.

அன்பு மக்களே, இன்றைய நிகழ்ச்சியுடன் உங்களிடமிருந்து நான் விடை பெறுகின்றேன். இந்த நேரம் முழுவதும் என்னுடன் பயணித்த உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி. உங்கள் வீட்டிலும் இதயத்திலும் என் குரலுக்கு ஒரு சிறிய இடம் கொடுத்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஓர் இனிய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்த பாடலை இதோ லிஸ்கல்லியிலிருந்து ஐயா முனியப்பன் மற்றும் கோகிலா அவருடைய பிடித்தமான பாடல், விஜய் தளபதியுடைய பாடல், தளபதி கச்சேரி.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்
1: ஓகேடா படே
2: தேனிசை அரங்கம் வித் ஆர்ஜே கலைவாணி கலைவாணி